0: ஹலோ, குமாயூவிதோ
1: அப்பா ஞாபகம் நகரா அப்பா ஞாபகம் நகரா கொருபா. ஹலோ,
0: மட்டுவாரு கூசோ
1: பஞ்சாமங்குண்டு நகரா கொருபா உலகப்பா பார்க்க இருக்க யோகாரம்போ ஹலோ
0: பம்பேப்போ முடி
1: அமே பஞ்சாமே மங்குண்டு நகரா கொருபா உலகப்பா பார்க்க இருக்க கொம்பா கொம்பா மேம்போ பிடி யோகா இமேனோ மேம்போ நாட்டு
0: utapa kesi kupio kumuwana. Halo? Halo? Halo? Ya mutuwa kutea terera, mutape mayu yifenu. Mutape kia nomora si kupiko kumuwana.
1: Agwana ngeko nambezi. 081 76 72 107. Halo? Halo?
0: Amwe, ya mutoku, tunamparuwe dheke ngeyo? Halo? Tunamparuwe dheke ngeyo?
1: Ame. Gwanangeko nambe 081. Halo?
0: Ewa?
1: Gwanangeko nambe 081 76 72 10 4 7.

0: ஹலோ
1: ஹலோ மேட்டா என்ன
0: மேட்டா நான் உமா யுவிதம்
1: ஓகே சார் அப்பனா ஜாம்பா ஃப்ரான்ஸ் சார் நகரம் வேண்டுகாம் மனசு அப்ப மாதிரி இப்போ குவாய் ஜான் ஜான் கோம்ப இன்னும் ஜானுவாரி எனக்கு சிண்டாக்கும் முடிஞ்சு சிண்டாக்கும் நாட்டியம் ஒன்னா பசங்க இதாத்துக்கு முன்புங்களா வேண்டுகாம் நான் கேவனா வந்து இருக்கும் ஜாந்தேன் இது உங்களுக்கு நம்ப வேண்டியும் ஜெரை ஒன் சாரி
0: 560-552-593-081-560-552-593 Shime tu dino karo vende kuyamo tutape mayu vitho yetu.
2: We're going to do this song. It's called You Waited.